0: 一把老外来就马人要办阿拉拜路啊杀死
1: 嘿嘿
0: 我不做回来也没有阿鲁波一把你阿鲁波来来
2: 阿爸阿咪做大把大把就
3: 是哎住阿咪路诺佩
0: 刚刚诺里哎我大把过路
3: 给你我是 89.3 FM 9 la wa ye
0: Amen
3: lo lo lo